கீட்டு நானா காவ்யான் நீ ஓ காசம் வனாங் தக்கிட்டு பிராட்டியாக சுக்கிரலாங் பாசிர் ஓகேர் பின்னாக்க ஒட்டு நிங் காரு பாசிராங்கள பூர் சுகான நிங் மால் ரே மாடிய கிட்ட வாங்குன் கௌரிப்பான் Mahyun te kita maring relepaking telapak tangan. Ayu kamedo, aprikos dening peraja.